தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தரி ததன தஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தக்கிட்ட தரித்த தனத்த

0: காரே காரே
1: கரபடது
0: காரே காரே
1: சூர பதில்
0: காரே காரே
1: அம்மக்கு
0: காரே காரே
1: சூர கிதரது என்ன ஆயா அது.